0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: ஆரன் ஆரன் ஆரன் ஆரன் ஆரன் ஆரன் ஆரன் ஆரன் ஆரன்
3: லாங்கோ இன்டிஜினஸ் ஹிப் ஹாப்
4: டேல் ரப்பர் ஹில் ப்ரோ அகட் கேன் யூ கோ மைக் மெக்கா லோக்கி டான் அலே

0: ஆர் மேப்பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: ஓடோடோ நமனியே டே காரமோ க்ளோனா சோலி கோடி பலேடி ஜானி பெல்

0: ஆர் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மே பாச்சோ
0: பிமார மே பாச்சோ
2: யூ ஆர் லங் யூ பீரோ டெல்ல ஆ லோகா காமு பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ
3: அனாயே
4: பைன் அவெனியூ 5
3: அனாயே
4: எம்சி வங்ஜா

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி யுனோ ஆர் ரேடியோ
2: லைஃப் ஏன் நோ ஜோக் மேன் நோ யா நோ வாட் இட் இஸ் யா பிட்ஸ் பாய் பண்டிஸ் ஒன்

0: மேலும் ஏற்கனவே வேர்க்குவாரு
1: மார்மே பாச்சோ
0: இடியுன்னோ ஓர் ரேடியோ
2: பல்லாயிட்டுவான் பல்லாயிட்டுவான்
3: பிரோசி லவ் இட்